0: சின்ன கேது இது வெக்சாலும் நாம் அங்கே ஒன்று டைமலி தாவங்க சொல்லி இல்லை வேறு முன்னாடி தவணாத்தான் தாக்கு அங்கே நேரத்தி
1: ஆட்டு தன்னு தொக்காளும் நாக்கு பக்கத்தக்காக்கு அம்மா சூமி அயக்கிலும் மிகன்னும் உபங்காக்கும் நுண்ணகி உபங்காக்கும் நுண்ணகிலாட்டு தக்கணுங்கணும் தக்கணும் லாவுக்கணும் தக்கணும் அகிம்மி அட்டாச அட்டாடி அம்மிங்க நக்சக்கண்ணும் சீதாமன் கவுடுங்க கிம்மி காமன் தாக்கு அகிம்மி கிம்மிங்க தாக்குலோ கிம்மே கட்டிக்கிட்டியாங்க உகையாக கட்டம் கட்டிமயுன்னு கட்டிமயுன்னங்க டே உகையாக்டாகமே அட்டாசம் அங்கே காணி அடுத்தணும் தப்புங்க துக்டு விட்டு தாக்கி செடிக்கும் அவுட்லாம் தப்புங்க நீங்கள் கலாப்பி தாத்து கொடுக்கணும் நோக்காசணும் நோக்காங்க டைமலுக்கு துக்டு கொடுத்தீங்க சிலமே சிலாமே இக்கிலுமே ஒன்றுவாங்க போய் ஒன்று போகணும் பிசுக்கணும் ஊட்டி லட்சணி செக்கோக்கிங்க நயோக்டிகளுக்கு கமுட்டிங்கேமா நகசிமை நகசிமப்பி தமான் காங்க பிடிக்கு தகப்பனேராயும் தேங்கலோனே ஹுகாரலும் தகுக்கு பிச்சுக்குனும் உத்தரமே தாய்க்குங்காலும் ஹுகாரோயுலே சிக்கிலா உங்கசிக்கு சோகாம கிசங்கமேத்தியாகாம கிம்மிலும் நொக்காங்கத்தியாசியும் கிம்மி இல்லை கிம்மி அம்மாக்கும் மேட்டும் பழுத்தும் துசப்போம் தானங்க ஆக்கிங்கிலுட்டு துக்டுக்குட்டி தாக்கு திகுமையாரு தாய்க்கும் உள்ள செய்வாரோ தெக்குவல் கிம்மி கிமக்கி தக்மு கமுட்டி நோனஸ் தாக்கோ சிவனரை ஆம் ஆமங்க மட்டும் கொசுல் நிகாவலக் நிறு தானல் துவாவிலக் சென கிம்மி தாவுலக் அமைக்க கைக்கோ கமுட்டி கமுட்டிங்கல் உள்ளக் சுனி சனி உள்ளனிங்க தா கிமா பிரிய கவலோ கிமா இன்னைக்கு கண்ணு தங்க மாம் தமாங்க துணுங்காமிச்சாசியமாமாவும் மலிங் நேரம் மகனாலும் கிராக்ல கொடுக்கலுங்களும் மலிக் சிமையாரையும் கிட்டாய்க்கு சிமக்கில் ஒட்டை கொடுக்க விழுனிங்களும் டிக்கி சுனிங்க கிம்மி பிள்ளைகாரங்க தெப்பங்கள் உசிப்தி உசியப்தினியில் அன்னகளுக்கு எல்லாரும் அங்கே சாவுட்டின சிப்டத்தினி ஆக்கிரமத்தி நெகத்தியாவது சிமையுகளும் தக்பனை இடத்திலும் அவுட்ல கண்ணுகளாக தெரியும் மேற்பலாக்டும் அசையில் தகுக்கு சகோட்டப்போ இங்கே காலகாலம் சுனாபுதான்.